0: உட்காருமா? எல்லாம் நீ சாப்பிடறதுதான் ரெடி பண்ண. சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி,
0: என்னமா?
1: ஒரு உண்மைய சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனி சொன்னா கூட நான் ஹாப்பியா
2: செத்துருவேன். கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி, இன்னும் போடுங்க.
0: போடுற
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா, கை கழுவுமா?
3: வாமா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா?
3: என்னப்பா? இவன் ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
3: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுவுறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர்னு என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உன் கூட ஒருத்தன் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகை எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கான், உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

0: என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ட கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களாலதான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரில இருக்க நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய் மாதவாவுக்கு செல்லாவதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர் கொடுத்துறேன்.
0: டாக்டர் கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி
1: முன்சாமி
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
3: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: இப்போ நாம எங்க வருது?
0: அடிச்சி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க.
1: யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா.
0: சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க, இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீ தான் மயில் சாமியா?
0: நீ
5: நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான்
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசன் இருக்கா?
5: விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான் நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி உக்குற?
5: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
1: தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன

0: மகிழ்ச்சியான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு மாமே.

தொடர்பாயா கம்பத்துல கொடிப்பாட்டும் கொசு பறக்கும்.

0: யோ சார், ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார். வண்டி எங்க இருந்து?
1: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேட்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
1: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு, வருதுன்னு சொல்ற?
1: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும்.
2: ரொம்ப அழிச்சிட்ட.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு குடிக்கிற வயசா இது?
2: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாத. இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேம் இன்ஸ்பெக்டர் அவங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
3: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
1: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
1: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
4: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
4: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
1: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டிடா சார்.
0: நான் அத கேக்கல. பின்னாடி என்ன இருந்தது?
5: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
4: அது மேகி.
0: மேகியா?
1: மறுபடியும்
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எப்படியா?
6: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
6: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
6: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னோட பிரதர் கோ பரதன் குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
2: ஓகே ஓகே, ஒரு வழி ஆக்கிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
1: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார்.
1: அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பாத்து.
0: யோ, பின்னாடி வாங்கயா. முன்னாடி வண்டி போடணும்ல.

0: மீன் மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது எனக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தில கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தில திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: ஒரு வாரத்துக்கு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: நீ இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது
2: எனக்கு தெரியல.
1: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
2: எனக்கு தெரியல.
1: உட்காருங்க.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். டைம் செஞ்சு குடிச்சிடாத. நான் பாறையிலாம் ஏறி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தைய அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஆனாலும் ஏன் சொல்ல, நான் திட்டிக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்கேன்.
2: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
1: ஆமா, அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
2: ரெண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
1: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
2: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் சாகிற முடிவெடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
1: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
2: அஞ்சலி.
1: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
3: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
1: சாட்டா கூப்பிடும், அது பொறுக்கல உங்களுக்கு. சரி,
3: அப்படின்னா
1: நீ ஜாயிண்ட்.
3: யாருமானே? என்னடா யாருன்னு கேட்டா
1: அழுகுது. என்ன பண்ண, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம். சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
3: விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்ட அலட்டுற?
1: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
3: வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு.
1: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வாதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
3: எங்கம்மா நடந்தது?
1: ரோட்லதான்.
3: நான் இடத்த கேட்டேன்.
1: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்கு நடக்கும்.
3: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
1: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
3: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு போனேன்.
1: ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
3: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு
1: போனேன்? ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? மனசு அணிங்க.
3: ரெண்டு ஒரே நேரத்தில் தானே நடந்திருக்க.
1: போட்டு பொழுதுட்டு போயிருவேன். ஆமா, நான் அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன
2: பாப்பான்
3: போகலையா?
4: பொண்ணோட
3: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
4: என்ன பேரு? நம்ம
2: அஞ்சலி.
4: சரி, பாத்து சேர்த்துங்க.
3: சரி,
4: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
1: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏயா என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
3: இத பாரா, இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன்.
1: ஆஹா, எந்த வேன் நம்பரை தருவேன் நான்?
3: ஏய் ஏய் ஏய், ஐயய்யே, இருமா இருமா இருமா இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழைய ஆரம்பிச்சிட, இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
1: இன்னைக்கு பூரா வடமட்டாம போட்டு இருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறாங்களே.
3: வேன் நம்பர் தெரிஞ்சுதா?
1: இல்ல.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்பில வச்சுட்டு வந்துமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா,
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பிட்டி வந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது? என்ன
0: ஐயா, காப்பாத்துக்கியா? என்ன காப்பாத்துக்க?
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லு.
0: என்னாச்சு?
2: பேயா, பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளையே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டி வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா? இங்க என்ன குண்டி காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, சொல்லு சொல்லு.

0: உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சொல்லுற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையிலதான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு நீ இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அது பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் ரோட சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நானையும் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள், சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யூர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார்.
1: கலிய
0: பெருமாள்
1: அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்.
0: அதிருஷ்டம் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுள்ளமா?
1: என்னையா கேள்வி கேக்குற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 நூத்துக்கு.

0: அவசியம் தேவையா?
1: தேவை
0: என்னங்க? ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறாங்க. அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
2: ஷேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். ஷேர் ஆட்டோ என்ன? ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ.
2: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோன்னா
3: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
3: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
3: முதல்ல ஒன்பது பேர் ஏறணும் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு
0: தெரியாம போச்சு.
3: உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாதான் ஏறிக்கறி. பின்னாடி ஒரு வண்டியில பத்தாதான் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
0: ஏறுவாங்க.
4: இருமாட்டான்
0: அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. பல பல பல பல இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு. காசு கொடுமா, காசு கொடுமா.
4: நோக்கியே பாரு.
5: அடிச்சனா என் முண்டாடி மடிமலை உட்காந்துறியா?
0: இடம் இல்லையா?
5: சவாரி ஏத்துறியா?
0: ம், பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆயி போச்சு. பங்கப்பிரி
5: என்ன பங்கு?
0: என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது?
5: சேர் ஆட்டோ.
0: சேர் ஆட்டோ என்ன?
5: நீ தான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஓ, ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவதா ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு பதிலா சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆவிடுற காச குடியா என் ஜீன்ஸ்.
5: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: ஒரு மனுஷன் அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபடாத மேல விழுந்து நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறீ?
5: தர முடியாதரா?
0: தர முடியாத உன விட்டுருண்ணா. நானு
5: நீ என்ன விட மாட்டியா? நான் உன்ன விட்டா தரடா, நான் உன்ன விட்டா தரடா.
0: கடப்பாறையா
5: கொல்லாம விட மாட்டேன்.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமாங்க.
0: ஏ வா, ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
1: அட நம்ம ஊரு. யாங்கனே தனியா வந்திருக்கற? உன்ற கூட ஆறு மரலியா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அம்மா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க?
0: இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: இங்க தட்டி பாரு.
0: அரஞ்சிடுவேன்.
1: அட ஏனுங்க நீங்க, தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம்.
2: போய் நீயும் ஷட்டும்.
0: போடா நீயும் உன் பல்லு.
1: வாங்க போலாம்ன்ற.
2: சரி போயா.

எப்படின்னா

நேற்று தோட்டத்துல உடம்ப வளர்த்துட்டேன், நீட்ட இருப்பத மறந்து இருந்துட்டேன். தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே.

0: ஆ ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான் மே காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சிர சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறா.
3: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால ஓ சட்டையை கழட்டுறா.
3: இந்த அப்படிங்க சார், குடுறா.
2: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: ரூத்தன் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளம்பிடா.
4: ஓகே,
5: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும்.
3: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்.
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சேட்டன் கரெக்ட்டா சொன்னா
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
0: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 2.
5: சார் ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
0: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
0: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறாங்களே.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன்.
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க.
0: என்னடா
1: இந்த பெட்ரமேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
0: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமடி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
1: இதுல எப்படி ஏறியே போங்க, என்ன அதுக்கெல்லாம் உடஞ்சு விட்டீங்க.

0: எங்க?
1: இதுதான். நீ இருடி.
2: அது நான் தாங்க.
0: சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட் பாக்ஸ் லைட் வேணும்.
2: ஜிங்கின
3: ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜம்.

0: சொல்ல வேணுமா?
1: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
2: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
3: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா?
4: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
3: இல்ல, போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
4: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
3: எது மாச கணக்குலயா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன
4: விடு. இத பாரு, கம்பெனி திறக்கிற வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
5: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
3: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை
4: கலைச்சிருவான்.
3: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒரு நாள் வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதை இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
4: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
6: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
7: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
2: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன்.
7: ஆ வா ஐயா, வாங்க.
3: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
4: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
3: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. பொறியாளிக வயிற்று அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
7: அம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டல உட்காரு, நான் பேசுங்க எடுத்து வரேன். போ,
3: இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண, ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
7: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துனே, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம
3: போயிடு. தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாறாகலாம், ஆனால் கருவாறு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
7: அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரி தான், கவலையே படாத.

வந்தாரு ஜூண்டுக்குண்ணா, சூட்டுக்குண்ணா வந்தாரு ஜூண்டுக்குண்ணா, இப்ப ஜோடு அந்த சூட்டுக்குண்ணா வந்தாரு ஜூண்டுக்குண்ணா, இப்ப ஜோடு அந்த சூட்டுக்குண்ணா வந்தாரு ஜூண்டுக்குண்ணா, இப்ப ஜோடா.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா காணோம்? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வணப்ப.
0: நமஸ்காரம் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன்.
3: சரி,
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தை தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்து நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்னை இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி சாப்பிட்டு வரேன்.
4: என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? நீயா?
0: ஆமாமா சார்.
4: இங்க என்ன பண்ற?
0: நடனம் கத்துல வந்திருக்கோம் சார்.
4: பாட்டுல இருந்து நடனம்? அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம் போ.
1: குருநாதா சாரிரனா என்ன?
4: டேய் சாரிரனா குரல் வா, அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா ஏன் சாரிரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி.
1: என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன்.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேறல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆவற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவே, எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: ஓ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீரு, நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பகச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்திரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டயே வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
1: நீங்களே இப்பதான் என்ன இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: இன்னைக்கு ஸ்டைல்,
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனும்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுதுகாதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்காப்பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ, நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்தை பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே இதான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏடா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? ஏய், எனக்கு அவன போய்.
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: நீ ஊட்டி விடுறியா? என்னடா பண்ண? என்ன
1: சாப்பிட மாட்டேங்கிறானே?
0: ஐயோ, பயலே, சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

0: சார்,
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாரு?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார்.
0: என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நாலு இழுப்பு இழுத்து நல்லா கழுவி
1: விட்டுருங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டாலும் ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
1: சரிங்க,
0: அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு
1: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
1: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
1: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
1: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
1: சரிங்க,
0: பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க.
1: சரிங்க. அண்ணனுக்கு
0: ஊத்தப்பம். அட, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்.
1: என்ன ஊத்தப்பம்? வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம். இதோட சவகாசம் போது ஆள விடு.
1: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு?
1: இல்லனே கேரட்டு நெய் மிளகா பொடி
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லுனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கனா எப்படி இங்க இருந்து அங்க கேக்க?
1: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்டா.
1: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே. அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல, அதுக்கு 50 ரூபா. என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்ன வேற இருக்கு. எனக்கு
1: ஹோட்டல்ல மட்டமா பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடே.
0: ஏய், என்ன என்ன என்னடா, யார ஏமாத்த பாக்குறீங்க?
1: எப்பயே கைட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடே.
0: என்னடா ஏளம் வர்ற ஏளம்.
1: கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணா பில்லு.
0: ஏய், என்னடா நடக்குது இங்க?
1: என்ன
0: காசு

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே.
1: வெளியே போயிருக்கார் சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாம.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட, நான் மாய வரோம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்குரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிடுவேன் கத்தியில.
1: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு எம் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார்.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா
1: சார்?
0: எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடே விட்டடே, நான் சொன்ன கேளு, விட்டடே விட்டடே விட்டடே விட்டடே, நான் சொன்ன கேளு, விட்டடே. மூஞ்சி போன வராதையா?
1: சார் நீங்க வாங்க சார்.
0: விட்டு விட மாட்டேன்.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்திருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்ட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: அடிக்கிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா குடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பத்திங்களா விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: திருட்டு பசங்க.
1: ஏய் யார அவன் கண்ண பத்துறது? ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் விடுறா, ஏய் விடுறா, ஏய்
2: ஏன் பாரதே என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரு பாத்துருவாங்கண்ணா?
3: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா சாதி பிரச்சனை ஆயிருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்தன
2: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க?
3: நான் அடிக்கிறத பாத்துருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு
2: இல்ல இல்ல, அடிமுதுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
3: அப்ப இது வரைக்கும் உனக்கு உதவுனது இல்ல?
2: ஒன்னே சொல்லப்பா நானு.
3: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
2: இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்?
3: குண்டக்கண்ணா என்ன? குண்டக்க மண்டக்கண்ணா என்ன? ஓ சொல்றா
2: இல்ல, குண்டக்கண்ணா குண்டக்க மண்டக்கண்ணா மண்டக்க குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
3: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கிற, போக போக தாத்தாம்பியா?
2: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
3: அதாவது நீ பப்பா
2: இல்லப்பா,
3: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
2: நல்லா கடிப்பேன், நல்லெரும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
3: அப்படியா? இந்த கடி சரி கடிடா, ஒண்ணு இல்ல கடிடா கடிடாங்க.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டு போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மறு ரெண்டு திருநெல்வேலி
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏதோ சௌக்கியம் பர்வாயில்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு பாடு.
0: ஒடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அநாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கல்லி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ்
3: கிடைச்சிருப்பாங்க?
1: இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அது அறுவயசு கையிட?
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும்பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் குறைச்சுக்கலாம்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வைக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடியே அஞ்சல பாத்துக்க, ஏ மாமா
1: அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு. அதுமா
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.

0: வரலையா? என்ன கார் ரெடி பண்றீங்க?
1: ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ கார்ல போய் இறங்கினா தானே
0: மரியாதை? பக்கத்து தெருவுக்கு போறது காரா?
1: நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல
0: என்ன வண்டி எங்க நிறுத்திட்டீங்க?
1: நானா நிறுத்தினேன்? நானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினாதான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆர்வத்தை அல்லணும். எப்படி விமானத்தை வாங்கிட்டீங்க?
2: பழைய இரும்பு சாமா இயம் பித்தாளுக்கு பேர் செம்பலோ.
1: கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
0: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம்.
1: சரி
3: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: சார், நீங்க நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவ போட. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
0: வந்து
1: அது நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்து சொன்னாரு. அட எதுக்கு?
0: ஒரு மரியாதைக்கு தான்.
1: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
3: இது ஏடா?
0: இது என்ன டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல.
1: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு?
3: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
3: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே தானா?
1: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
0: தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ. ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு?
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: தம்பி வரான்.
1: அது எப்படிங்க பாக்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நார்த்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான் அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உண்ட கேக்கல.
0: அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாய்ப்பு.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளை
2: கெடுத்துறாத. மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாது.
0: முடியாது,
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிக்கமா இல்ல?
0: என்ன
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுறா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்த இன்னைக்கு பேச்ச மாத்திர நியாயம் அது?
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்காலை திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு.
0: இந்தாடா இந்தாடா,
2: அது இத முதல்ல கொடுத்துருக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மாதிரி இருக்கு
0: உனக்கு. ஆமா.
2: ஆ 500 ரூபா.
0: 500? ஏய்
2: எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போட பெருச்சாளி
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன பண்ற?
2: கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா?
2: மாமனா நீ மாங்கா.

0: என்னன்னு
1: நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிய அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு அவனை சொல்லணும்.
0: எங்க அக்கால தானே கட்டிருக்கேன்,
1: அவனையும் சேர்த்து என்ன சொல்றேன், சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய்
0: என்ன
1: கடலை என்ன
0: சரி விடு.

0: வண்ண சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself? Pleasure is mine. Please come. Yeah.

0: தரும் நான் எல்லாரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு பெறுகின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you, please come.

பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்.

0: தங்கமே.
1: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உன்னை கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
2: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா?
1: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
2: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் எடுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ.
1: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
2: ஏன்,
1: நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது?
2: என்ன சொல்றவா,
1: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
2: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன், சொல்லு.
1: எதையாவது சொல்லியா?
2: கிறுக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா.
1: செக் 1 2 3.
2: விம்பில்லிக்கா வில்லா பீபி.
1: Songs for you, my love.

வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவ். வர முடியல, போற முடியல.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன், ஹேவ் அ சீட். ஓகே, ஐ அம் ஹேவிங் அ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ்ஸை பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கிறான மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது, ஏழது மறுபடியும் தண்ணியா குடியா, எத்தனை வாட்டி சொல்றது குடியா பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா? எவ்வளவு பெரிய மோதிரம்
1: அண்ணா, ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலம் போச்சா?
0: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
1: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏதாச்சும்
0: கைப்பிடுக்கிறேன். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேண்ணா. என் நிலைமை இப்ப
1: அப்படின்னா
0: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா.
1: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி போலீஸ்காரே
0: பாருங்களா. ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துலடா, தட்டி பிரச்சனை சட்டசபை வரைக்கும் கொண்டாடுறாங்கடா, வெளிநடப்பு செய்யறேன்.

0: கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு,
2: தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர், அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது நான் விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
3: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
3: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
3: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, வட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
3: புடிங்க, அதுக்கே அப்படியே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தைய மாப்பிள்ள, என் மாப்பிள்ள உயர்த்துக்கிற மாதிரி ஊசி ஆடுறான்.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு
0: பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தது? கடிச்சு
4: பகல் குத்துறேன்.

0: தம்பி, நான் யாரு?
1: புறம்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன்.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு.
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். படிச்ச வேணா நீ, நாகரிகம் தெரியாது உனக்கு.
1: வணக்கம். சாரி.
0: ஏய் சாரி சொன்னா மட்டும் உன்னை
1: விட்டு வரணும்.
0: அப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்த வச்ச பழகிக்க.
1: அப்படி என்ன பின்ன? அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து
0: எப்படி வரணும்? இப்படி வச்சுக்க. நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த கொண்டு என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாய்க்கா?

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி ட

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, எண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்

0: திடீர்னு மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேசா?
1: கேசா மாச கடைச்சுப்பா, பையில பத்து பிசா கிடையாது. மாமூல் கிமுல் வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடையப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவேன். சொன்ன கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடா எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு
1: பேசுற. இருப்பா டேய், புரியுதுல்ல? புரியுதுல்லடா.
2: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா.
1: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு சத்தம் இல்லாம கேக்கணும்.
2: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
1: நான் எப்படி கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாலா?
2: வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா. ரெண்டு பேரும் ஓரம் வரலுங்க.
1: என்னடா இங்க வந்து நிக்கிற?
2: அவர் தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நினைக்க சொன்னாரு.
1: தள்ளுறா தள்ளுறா போல. டேய், நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
2: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்துறண்டா
2: இந்த அதை கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம் தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
2: என்ன ஏட்டையா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: டேய், போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா
2: இருக்கு? அங்க இதெல்லாம்
1: சொல்லி
2: தர்றாங்க.
1: நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
2: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், என் வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்க வேண்டியதான். மாமூல் கொடு.
2: இன்னும் போனையால ஏட்டையா,
1: காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்டிப்பா

0: டாக்டர், என் அப்பாவை காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு போறா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான். அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாத உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒண்ணு இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரை நாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு
2: வந்தேன்.
3: டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன?
4: துஷ்மன்.
3: துஷ்மன், இந்தாங்க துஷ்மன்.
4: துஷ்மன் போடா,
3: அதனால நீங்க போய் சேரு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன்.
3: பாவி செஜி, அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு. ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தானே ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா, நீ நல்லா இருப்பியா?
4: டாக்டர்,
3: நான் இவரை கொல்லல,
4: நானும் சாகல. இதயத்துல எல்லாம் பாரெல்லாம் குறைஞ்ச போல, எல்லாம் எல்லாம் என் பலி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்லா
1: இருக்கு. பாத்திரலாம்
3: டாக்டர், என்னோட கை.
1: ஓ சாரி,
4: நல்லா ஆயிடுச்சு
0: பிட்டாஜி.
1: ஓ காட், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நான் மார்ச்சரி கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வரேன் வரேன். தப்பிச்சிட்டானே
5: துஷ்மன். என்னடா இது ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
5: ஏன்றா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி,
6: ஏ ஜீவன் கா பந்தன்.
3: தேங்க்யூ
6: மாப்ள. என்ன ஆலோபதி டாக்டராலே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தனே?
3: குமாங்குத்தோ பதி, குமாங்குத்தோ பதி.

0: மாச்சவா ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு வந்து கண்டா

0: கட்டேண்ட தாளத்தை கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய
1: வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த அப்புறம் பாத்தீங்களா.

0: என்ன
1: பாக்குறீங்க
0: என்ன
1: எல்லாத்தையும்
0: மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு போற? புடுங்க மாமா.
1: இருங்க, மெட்ராஸ் தர
2: போறேன்.
1: அங்கதான போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ.
2: சரி.
1: என்ன
0: சத்தம்
1: வேற
0: புரிஞ்சுக்கிட்டாரு.
1: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. இன்னொன்னு தாங்க,
0: குடிச்சிட்டா?
1: இன்னொன்னு
0: தர.
2: பாவனடே, ஆபத்துடா.
0: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
1: வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
2: இத தள்ளறதுக்கு இடமே முதல்ல இத சொல்லுங்கடா.
1: வந்தவரெல்லாம்
3: பிரிட்ஜுக்கு கீழே தண்ணீர் தள்ளி விட்டுலாமா?
0: இது தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
1: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா, இல்லையோ பண்ண ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல, வண்டி வீணா போடும்.
0: நீங்க அந்த பக்கம் போங்க, போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்.
1: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன், இன்னைக்கு என்ன துணை?
2: இல்ல, போகும்போது விழுந்துட்டா
1: போனா விழத்தான செய்யும்.
0: எனக்கு
1: ஐயா வாங்க,
2: புள்ளி இல்ல,
1: அரண்டா அற்புதப்படாத.
2: வந்து வந்து வந்து

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய், மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன அக்கிரம இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா?
1: ஆமா.
0: என்னையா ஆத்தா இப்படி தின்றா?
2: ஐயையே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
3: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா.
0: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிறேன். பாப்பா குழந்தசாமி, என்ன விஷயம்?
4: என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க.
0: அவ்வளவுதானே, முடிய வழிய இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்திடுறேன்.
1: எனக்கு காது குத்துறதா? என்ன சொல்றேன் இவன்?
2: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
1: என்ன
2: உங்களுக்கு குத்தன அம்மனுக்கே குத்தன
1: மாதிரி? அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறதா நகைக்கடைக்கு போடா.
0: நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மட்டும் அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
1: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
0: ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்ச் பண்ணிட்டு போட்டுமே.
1: லஞ்ச் பண்ணும் போது வந்து பஞ்ச் பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா தர்மகர்த்தா, தியாவதிய காதை காப்பாத்தி விடப்பா.
0: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போகும்.
5: அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். அத்தா குத்தாம விடவே.
1: தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையிறப்பா.
0: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
1: அது வேறையா?
0: அதாவது ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்னு பிரயோஜனம் இல்ல. உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்களா?

0: கர்ப்பம் இருக்கா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமை எக்கிட்டே கட்டிட்டியா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஒட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஒட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன, லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு.
0: இந்த
1: கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா.
3: தீ மிதிக்க போறா.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊர ஏமாட்டுகிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வவுசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபர்ஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சறாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அதா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிட்டு வா. பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்ற, ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்ற சி, போ.
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பழத்தனமா இருக்கு, ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிடை போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: டேய், நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
0: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா.

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்பிருந்து பாத்துட்டு இருக்கிறேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய கேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அது இல்லண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே.
0: இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போ நாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏண்ணே, பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம்.

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ மேடம்னா என் பாட்ட போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டா, அத பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா? அதை ஏன்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னால யாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பாப்போம். இவர் படத்தை எல்லாம் பாத்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு, செத்த வரைக்கும் செத்தா.
1: என்ன பைட்டு,

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவு நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ். குனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் பேர் வச்சான், அதானே கலைக்க போற? சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவட்டி இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவட்டி இருக்கும்,
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், அதானே?
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது, செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்லு. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே இவ்வளவுனா, சரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா
3: டக்குனு புதுசா கலாய்க்க நான் வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் என் இடத்துல இருந்துப்பார், வாசுவா இருந்துப்பார், எத்தனை பஞ்சஸ் எத்தனை புது வார்த்தை எத்தனை ரியாக்ஷன் எத்தனை டைமிங் எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்ப்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பிய குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்கோ.
0: பாத்தியா, கலாயிருங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேல நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாய்ச்ச மாதிரி ஆகும். ஐ எம் ஹெல்ப்லெஸ்.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். என்ன அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
1: சமாளிக்க முடியல
2: மாப்பிள்ள. நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள, நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது.
0: எனக்கு ஒரு
2: எப்பா என்ன ஆளை விடுக்குற.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: 알루띠! 알루띠!
1: 알루띠, 앉지! 아, 앉지!
2: 아마! எப்படி இவ்ளோ வெயிட்?
3: இதெல்லாம் நதிங்க, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன்.
2: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
3: இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்பர்?
1: யானைக்கால் சூப்பு.
3: நாலு காலையும் போட்டு சூப்பர்.
2: அப்ப அவங்க
3: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
2: போடுறது. கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது.
3: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
2: Sorry. எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டே கத்துக்கிறேன். Bye. Six face.
1: என்னப்பா செய்கிறீங்க?
3: இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
1: காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா ஒரு வீட்டு போடுது.

0: என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்லு. பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டரா போடணும் நினைச்சேன். அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா? யார் திட்டீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தியா நீ? எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் கரெக்ட் கரெக்ட் லுக் கொடுக்குற. பிரமாதமா அடிக்கிற. ஆனா அப்புறமா அடிச்சுக்க. நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சயா?
0: சினிமா
2: ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் குலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: என்ன விஷயம்? என்ன
1: எனக்கு பர்த்டே சார்.
0: ஓ, உனக்கு நீ பர்த்டேயா? யாருமா கேட்டா? இதெல்லாம் நல்லா இரு. அம்மா, நீ தமிழ் பேசுவியா? அப்படின்னா பாம்பேல போய் ட்ரை பண்ண போ. போ,
1: எடுத்துக்கோங்க சார்.
2: தேங்க்யூ. எப்படி சார்
0: டிஃபன் சாப்பிடலையா?
2: நமக்கு ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி பாப்பேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அம்மா, நீங்க பண்ண படத்துல ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையே சார்.
0: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
2: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க?
0: மூணு தான்.
2: ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா.